0: திரை மண்டலைய
1: தம்பதிவு வந்தனாவேதே ஜேதவனாராமே சுகந்த குட்டிய மலின் சரசா தெக்க சதுட்டு வண்ணட ஒபத் தின்ன டிராவல் நெத்தத பிடத்துயம் அகோஸ்து சிற டிசம்பர் அமதன்ன பிந்துவய கய கய தெகை 863 363 பிந்துவய 76 716 36 72
2: යටිහිතේ භාෂාවක් තියෙනවා.
3: යටිහිතේ භාෂාව හැඟීම් සහ රූප.
2: එයා හොඳට දන්නවා අපේ හැඟීම් රූප මතක තියාගන්න.
3: ඉතින් ඔයාට ඕන දේ හොඳට හැඟීමෙන් මවන්න. දවස් 21ක් කරන්න.
2: ඉතු වෙනවාමයි. ඉතු වෙනවාමයි.
4: Alpha Studio with Kasuni and Lehansa.
3: සතියේ දවස්වල උදේ 6ට.
2: උදේ 6.

0: தப்பி கியூவா எந்த ஹயா இப்பான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோமா கருகாயி